உயை ஃபூ அக்டங் கான் உயை லா அக்டங் கான் ஆல் தி லிஃப்ட் உத் யே ஹே.